சோர்ந்தாறு மோனியான அமிர்த கோயிலே அமிர்த குருத்தே பாயா பாயா அமிர்த குருக்கு பாட்டினி சுற்ற மனது சாயா ஜீ ஜந்த சௌதோ பாயே கவேசு பர்ச்சனை ஆயா லாபுலு அன்பாற்று பிரசல் குரு பல பாயா தயநாதி சுனு ஆப்பிரு சாத்தினி அமிர்த குருத்தே பாயா பகத்தான் கி சாலகராதி கலகராதி பகத்தான் கேரி கிருஷ்ணமாகி கலனாலா